0: 那我们这，那什么看不上？看不上，我这里也给了。那兄弟嘞，你过去多了。哦，看没看？那钱还少呢。我这是给多了，那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那那 sojumba gibendu la ko nang en sojumba yong da jeba didu nang ge genda utesi la da ke pasan la namba namal sul namba singe la ne ka se yin la ne nya ko ni bi de de ngwe ne ne na ri sin ti ne ka se yin do
1: ne se ta jen na
0: no lo to ge ek na dida chop so ne ne nanda kondo shu nang ge ne tengge ge pe ma chu gi la da ne sa ji ge chop la da
1: Gurula,
0: sendo yong gora ne ne jangi sinje de tine ne da li ji sinje yong de jingi shue yin kila
1: ne se
0: ne ngara la sendo nang je sendo yong ji je yin da ji ji sendo mang da ji ye ne ji ji ji ni ge tong ji ge gong mo zu ro che yin kila ha de
1: ji ne ne se lo
0: la ta je da gin do lo ta je
1: na won chi na shi den jia guo
0: lo lo shu ge la de
1: na